கடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜும் பச் கடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜும் பச் கடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜும் பச் கடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜும் பச் கடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜும் பச் கடுதும் பதுக்குடு தக்கடுதும்